0: வந்தீன் ரூபெரித்து புத்தி மாஹிந்தா
1: சாங் நம்பர் ஒன் சாங் நம்பர் செகண்ட்
0: யார் மங்கியா சீ ரப்பா மெனூ மீரா தோடா ஜியா கம் யார் மங்கியா சீ ரப்பா மெனூ மீரா தோடா ஜியா கம் சுக லிக தே துக்காதா தோரீ மை குதாயி மங்கலி ஹோ கிடி